சமபுத்தரி சித்தொளியே சித்திர மங்கள பத்திரையே சமபுத்தரி சித்தொளியே சித்திர மங்கள பத்திரையே சத்தம் முத்தம்.

0: என்ன வேலோ? ரைஸ் மில்ல இருந்து போன் ஏதாவது வந்துருச்சா?
1: வந்துருச்சு ஐயா. 300 மூட்டை அரிசி ரெடியா இருக்கு. மதுரைக்கார சாயந்தரம் வந்து எடுத்துட்டு போறானா.
0: ஃபுல் கேஷா வாங்கிட்டு லோடத்த சொல்லு.
1: சரிங்க ஐயா.
0: அப்புறம் நம்ம தியேட்டர்ல இந்த வாரம் எந்த படம் போடுறீங்க?
1: அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஐயா.
0: ஒரு MGR படம் சொன்னியே, அது கிடைச்சா போட சொல்லுங்க.
1: சரிங்க ஐயா.
0: இந்த தேங்காய் எல்லாம் ஏன் கை கிடக்கு? உரிச்சு கோடவுனுக்கு அனுப்ப வேண்டியதானே.
1: அனுப்புறேன் முதலாளி. நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆளுங்களை வேலைக்கு வர சொல்லிருக்கு. வரணுமா அல்ல வேண்டாம் சொல்லவா?
0: தேவையிருந்தா வச்சுக்க.
2: அதுதானே ஆள் எப்படியும் கண்டிஷனா?
3: வள்ளி செட்டப்பா இல்ல சேச்சிட பாக்கியம்.
2: அதா ஆனந்த வள்ளி.
0: பொண்ணங்கடி தூங்கியாச்சா?
4: ஆமாங்க.
0: நம்ம பழனிமுத்தோட பொண்ணுக்கு கல்யாணம்.
2: சேலையை கட்டி கொடுத்த சேச்சி ஆள் ஆக மாறி போய்.
3: சேச்சி சேச்சி என்ன கண்ட திருச்சறியோ?
2: எங்க அறியானாடா? அண்ணன் எனக்கு 10 வயசுலயே உள்ளு.
3: வா நமக்கு அங்கோட்டு செல்லாம்.
2: வேண்டாம், நம்மட குடும்பத்தோடுள்ள தேசம் மனசு காணும். அயல நம்மள தட்டிக்கலை.
3: இத்தனை காலாயிலே அதக்க மறந்து காணும். வா
2: எல்லாரும் எடுத்து சாடண்டா.
0: சண்முகம் புள்ள
4: சாப்பாடு ரெடியா இருக்கு, குளிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க.
0: என்ன மூஞ்சி ஒரு மாதிரி, ஏதோ சொல்லணும் போல இருக்க.
4: அது ஒண்ணும் இல்லைங்க.
0: என்ன சொல்லு?
4: கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம்.
0: அதான் கேக்குறல்ல சொல்லு.
4: நம்ம பார்வதிக்கு ஒரு ஆசை, பாட்டிய பாக்கணும்னு.
0: இதான விஷயம். நானும் அம்மாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நாளைக்கு பார்வதி கூட்டிட்டு தஞ்சாவூர் போயிட்டு வா.
4: அது வந்து தஞ்சாவூர் பாட்டிய இல்ல, எங்க அம்மா பாக்கணும்னு தான் ஆசை. ஏன்னா இதுவரைக்கும் அவ அந்த பாட்டிய பார்த்ததில்ல. நானும் பார்வதியும் கேரளாவுக்கு போயிட்டு வரட்டுமா?
0: அம்மா கிம்மா கேரளாங்க வேணா போ. நில்ல, இது பொண்ணோட ஆசைய லோ ஆசையா? யாரோட ஆசை இருந்தாலும் சரி, நான் சொல்றது கேட்டுக்க. என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு அம்மா அப்பா பிறந்த இடம் எதுவுமே கிடையாது. இனிமே கேரள மலையாளங்கிற பேச்சை எடுக்க கூடாது. போய் படுத்து தூங்க. என்னடி
3: பகவானே? கேசவம் கேசவம்.
2: ஐயோ
3: கேசவம்மாவா, கேசவம்மாவா, தெய்வமே காட்டி போயோ. வெள்ளம் சவிட்டல்லே, ஒரு அத்தியாவசியத்தினானே. கிஷம்மாவா,
2: நிந்த வாக்கு தயலுடைய முன்னில் எங்கானு சென்றிருந்தெங்கி தலையில்லாத கேரளத்தில் எத்தேண்டு வந்தேன். வணக்கம் தடிதாப்பா.
3: கேசவம்மா போய்க்கோ, ചേച്ചിയും കൂട്ടി കൊണ്ട് ഞാൻ വീട്ടിലേക്ക് അമ്മയ്ക്ക് വാക്ക് കൊടുത്തതല്ലേ. കേശവമ്മാവ
2: എങ്ങനെയെങ്കിലും നമുക്ക് ഇവിടെ കടന്നുകൂടാം. അപ്പാന്തി അവലണ്ണാച്ചിയുടെ കൈകൊണ്ട് തന്നെ.
5: ആനന്ദക്കുട്ടനായി ജയറാമും മുനിയാണ്ടിയായി കലാഭവൻ മണിയും കേശവൻ അമ്മാവനായി ജഗദീഷ് ശ്രീകുമാറും ചേർന്ന് അരങ്ങ് തകർക്കുന്നു. എസ് രമേശൻ നായരാണ് ചിത്രത്തിനു വേണ്ടി ഗാനരചന നിർവഹിച്ചിരിക്കുന്നത്. സംഗീതം സുരേഷ് പീറ്റേഴ്സ്. ഗംഗാ സിത്തരശു, കെ ജെ യേശുദാസ്, കെ എസ് ചിത്ര, എം ജി ശ്രീകുമാർ, മനോ, രേഷ്മ, ശ്രീനിവാസ്, സുജാത മോഹൻ എന്നിവർ ചേർന്നാണ് ചിത്രത്തിലെ ഗാനങ്ങൾ പാടി മനോഹരമാക്കിയിരിക്കുന്നത്.
2: ഇപ്പൊ എന്നെ ഈ വേഷത്തെ കണ്ട ഉടയ തമ്പുരാൻ പോലും തിരിച്ചറിയില്ലോ.
3: ഏയ് സരസ്വതി അമ്മായിക്ക് പോലും മനസ്സിലാവില്ല.
2: ഒരു തൊഴിലാളിക്ക് മസ്റ്റ് ആയിട്ട് വേണ്ടത് റെസ്റ്റാ.
3: വീട്ടിൽ നന്നായിട്ട് പുളിശ്ശേരിയും കൂട്ടി 3 നേരം വെട്ടി വിഴുങ്ങി റെസ്റ്റ് എടുത്തല്ലേ അനുഭവിക്ക്.
2: അതെ, നീ എന്താടാ ഇന്നലെ എന്റെ മുഖത്ത് ഒഴിച്ചേ
3: വെള്ളം?
2: ആ വെള്ളത്തിന് എന്താ ചെറിയൊരു ഉപ്പു രസവും ചൂടും?
3: മൂത്രത്തിന് ഒരു ഉപ്പു രസം ഇല്ല ഉണ്ടാവുള്ളൂ.
2: അല്ലേ,
3: ഏ ബിസ്ലേരി വാട്ടർ ആയിരുന്നു, അതുകൊണ്ടാ.
6: എന്നെങ്കിലും കഥ പേശിട്ട് വേലക്ക് വന്നാ വേല മെട്ടും ഗൗനിക്കണം. ശരി ശരി, അന്ത മൂട്ടെല്ലാം അങ്ങ കൊണ്ടുപോയി പോട്ട്.
2: അല്ല, നെല്ല് ഉണ്ണള സാധനം. എന്നാ സാധനം നിന്റെ തലയിലോട്ട് വെച്ചോ. ഏയ് അയാള് കണ്ട പ്രശ്നം.
7: മൂട്ടയെ തൊപ്പൻ പോടാതെ മെതുവായി ഇറക്കിയാ?
2: മെതുവായി ഇറക്കറേ, കൊഞ്ച ഹെൽപ്പ് പണ്ണാ നല്ല ഇറക്കണം. ഇന്ന മാതിരി ഹെൽപ്പ് പണ്ണ ഒരു 100 ചാക്ക് ഞാൻ പോക്കും. അടുത്ത ചാക്ക് എടുത്തിട്ട് വേറെ
3: ഇതെന്റെ ചാക്കാട്ട.
6: ഞാൻ കൊണ്ടുപോയിക്കോളാം, ഞാൻ തന്നെ കൊണ്ടുപോയിട്ടാ.
3: കിട്ടി ശക്തി, ഉത്തേജക മരുന്നുവല്ലം കഴിച്ചോ?
0: நல்ல சுறுசுறுப்பா வேலை பாக்குறாங்க.
1: புது ஆளுங்க இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க.
0: வாங்குறேங்க.
3: நம்மள தண்ணியானோ விளிக்கணும்.
0: உங்களை தாப்பா கூப்பிடுறேன், வாங்குங்க.
3: തമിഴന്മാരാണെന്ന് പറഞ്ഞാ മതി. എനിക്ക് തമിഴ് അത്ര ഫ്ലൂവന്റ് അല്ല, അഡ്ജസ്റ്റ് ചെയ്തേക്കണം.
0: ഏണ്ട ഇപ്പടി തിരുട്ട് മുഴി മുഴിക്കുറേങ്ക? എന്തൂര്? ரெண்டு பேரும் நல்ல வேலை செய்யறாங்க, தொடர்ந்து வேலை கூட.
8: என் பேரு படையப்பா, இளவரசன் நடையப்பா, சொந்த ஊரு மார்த்தாண்டம்.
3: எனக்கு பேடியாடா,
9: பேடிச்சிருந்த பெண்களை காண பற்றியா? வா
7: உங்க
9: கையாலே குடுங்கம்மா, மகாலட்சுமி மாதிரி அழகா இருக்கங்க. அந்த கையால ஊத்தி கொடுத்தா மனசுக்காவது நிம்மதி கிடைக்கும்.
3: ஆ பெண்ணினை கண்டப்போ எனக்கு நன்னாய் தமிழ் ஒழுகி வருது. கண்டல்லோ,
9: அது வெறும் சோப்பு.
3: அத்தனை சோப்பு வேண்ட, அவள் இந்த பெண்ணட மோளாயிருக்கு.
9: அது ஏதோ தமிழத்தி வேலைக்காரி.
3: இவட இந்த பெண்களும் மோளும் இவடத்த வேலைக்காரும் எல்லாம் தமிழரா.
9: நமக்கு ஒன்னு அகத்து கிடக்கா,
3: எங்க ஒருமிச்சு அகத்து கிடக்கா. ஜெயிலின் அகத்து படா, இனி ராத்திரி நோக்கா.
10: வாடி வந்து படுடி.
11: இதோ வரேம்மா.
10: பாத்திரம்லாம் கழுவிட்டல்ல?
11: கழுவிட்டம்மா.
9: பெங்களோட கூட அழியனும் உண்டி ஒன்னு மிண்டா போலும் பற்றில.
3: கல்யாணம் கழிச்சிட்டு 20 வருஷமாயில்லை, புதிதாயிட்டு எந்த ஒன்று மிண்டாய்.
11: படிச்சது போதும், போய் படுத்து தூங்கு.
9: பெங்கொச்சா மோளா,
3: நான் அப்படியே பரவாயில்லையே. ஆயிரு
9: தீபோ.